சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முக மாதா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முக மாதா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முக மாதா சுப்பிரமணியம் சிவசரவண பவ சுப்பிரமணிய குருசரவண பவ சுப்பிரமணிய ஓம் சிவசரவண பவ சுப்பிரமணிய குருசரவண பவ சுப்பிரமணிய ஜெய் சிவசரவண பவ சுப்பிரமணிய குருசரவண பவ சுப்பிரமணிய சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணிய ஹர ஹர சிவ சிவ சுப்பிரமணிய ஹர ஹர சுப்பிரமணிய.

ஹாரி பியாரி மாயி மீர மன விகாரி மதன மோன முரளிதாய் கிருஷ்ண ஜெய் கோபிகமால ஹாரி பியாரி மாயி மீர மன விகாரி மதன மோன முரளிதாய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஜெய் ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண கிருஷ்ண